0: ஷனிதா சாது
1: த்ரீ ட்ரிபிள் இசட் குவன் விதுலியே செனசுராதா சிங்கள சங்கிரஹய
2: சிசில் மதனல அமன உதயக் மே வகே விந்திடு ரிசினம் பிபித எனுசக்கி எனி மகே ගමන සරුවන ලකුණු දැක දිරියක් නැගේ සතුට එය වෙයි නුඹේ ශක්තියමයි අගේ
1: ශනිදා ශනිදා ශනිදා සාදය සාදය